0: இந்த நம்பர் ஒன் நம்பர் டூல பாப்பா விளையாட்டு. He is the only one, the mega one.
1: My Radio 90 FM. 90 FM. கேட்டறிஞர் கூட்டுக்கூடா.

அரை சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும் ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும் பாரின் சரக்கு பர்ம பஜார் நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

0: My Radio 90 FM கேட்டறிஞ கூட்டுகூடா
1: பல்ட்டி பக்கற டர்ல உடன பல்தே வர்ல்ட் மொத்தம் அர்ல உடன பிஸ்தே பிசிறு கல்பி பெர்ல உடன பல்தே